0: ஆரஞ்சா ஆமிதா மம்முதோ ஓஜிமாங்கிமா ஓமரகு
1: ஓம்பது ஐகோகா பொக்குருவோ கேட்டு புராவேரப்போ ஓவினாம்பி ஒன்றுவெது யோங்கொம்பெ ஒன்றுவெது யோந்து ஒஞ்சியம்போ ஓஹவுட்டோ ஓமஹினா யோகியாட்டா எப்பஹ ரொங்கொம்பெ எப்பஹ ரொந்து ஓமுகதெண்டுங்குவா குப்பா Shima akuruwa monganda, okurukwa omana pokuruwa, omundungwadhu moshova kamburwa, okuhuhurwa, okukaripirwa, okukuturwa omubia, nangamwa oshina ashiheshima shieta, onjamo monganda yetu. Nupokuruwa kwetu, eteshinene tuungula no meva, tuungula no mutwe, ombitu panga navyo. Ombavu, aikoka.
0: Maraja, maraja, maraja, maraja! Omita! Mamu mudo! Ojima, ojima! Omaraku!